ஹமக ஷரும் திமன் ரஸ்கலாங்க பத்தி தககும் எம்ம கேரி உடு ஜீனத்திற்கு குறவீமே அது ஷயத்தோனுன்னா திமாய உக்கவா கினிஹிலத்தகே கம்கா எத்தகெதி லெவ்வீமே அதி திமன் ரஸ்கலாங்க ஷயத்தோனுன்ன நரக்காக அஜாப் தையார் குறவீ.

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு ஃபில்வாதி நுமுக அபதுஸ்
1: திவே எஃப்எம் கெனஸ்தனி
2: வைரல் வைப்ஸ்
3: ಕೊಮ್ಮೆ